படி மறிக்காதே. Listen to music to your heart's content worldwide. Rainbow FM Kochi 107.5. Musically yours.

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: டேய், நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்படிடா?